0: எவ்வளவு சாப்பிட
1: சிபாத்து தங்கிர மே அட சேவிஸ் வோடபோன் யான் ஸ்பாக்கின் அம்தாத நகுயரம்
0: ககுபேன கொயரம் ககுபேன கொரி மே மெச்சல நமிரோல ககுபேன கொனிகிர மோமீன்னனம் கேத்தவாரே மோமீன்னனம் கேனியர கேத்தவாரே எம் சீக்ரெட்
2: மேனம் தரபோன் கே ப்ரோடன் தாதா
0: லோரியஸ்டா தோவன தோவன தி போக் ஆன் தி நேம் போமா தாத கிச்சன் ப்ரோடன் தாத கிச்சன் நிகல கொன்னம் பண்டகிர
1: இமேதோன் ரெய்தகி ஆ நீரி சுவா.

இங்கே பசங்க பசுமாய ஜேசுவா நேவும் ஆனமக்கு நான் பத்திரவு தகப்பைய அருவான நக்கமேவு அவர் கொத்தையன் கண்ணு மனநம் நுக்கோவா கோத்தன தங்கிட நான் நம்ம மன்னனு புத்தி என்ன சின்னன்னு கபன்னு.